0: எங்க பக்கே எங்க காப்பத்த முக்காத்துட்ட பாடாத பய துறந்தே.
1: உனக்கு அக்கா இல்லடா, அத்தை.
2: அடா ஆமா, அத்தை இல்ல. இப்ப பாரு,
0: வாடி அடி வாடி வாடி ஏக பக்கழங்கு ஏன் அத்த பத்த முக்கா குட்ட பாடாத வாய தோறந்து
2: ரைட்டா
1: தோல.